நேத்திலர என்கொர் தாராஹத் கொர் அமிர்தனா பியாலையா ஜன்மரண கா பத் கொர் பரமேஸ்வர சேவையா பய பஞ்சன துக்க லத் சத்குர கைர் கம்பீர் ஹை சுசாகர் அகண்ட ஜின்குர் சேவையா அப்பனா ஜம் தூத்ன லாகை டண்ட குர் நால் துல் நா லகை ஹோஜ் டா பிரம்மண்ட நாம நிதான் சத்குர் தீயா சுக நானக் மன்மய மண்ட ஸ்ரீ ராக மஹல்லா பஞ்சவா மிட்டா கர்க்கே காயா கௌடா உபத்யா சாத பாய் மீத சுரத் பியே

அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதகுரு லாக வசீட்டா தின் குர் பஜன சுகான ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மானமுக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோபோ தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன மிலாவோ குர் சாது காச கரட சதமுக லீட்டா யா நான் குர் கேலாலே குல்லே லாக சங்கத தருவா மீட்டா கௌடி பூர் பி மஹல்லா சௌதா ਹਰ ਅਰ ਸ੍ਰੀ ਹਮ ਵੇਤਿਆ ਪੂਰੇ ਗੁਰ ਕੇ ਆਗੇ ਸਤਿਗੁਰ ਦਾਤੇ ਨਾਮ ਦਿੜਾਇਆ ਮੁਖ ਮਸਤਕ ਪਾਰ ਸੁਭਾਗੇ ਆਰਾਮ ਗੁਰਮਤ ਹਰ ਲਿਵ ਲਾਗੇ ਰਖਾਓ ਧੜਕਾਰ ਮਹੀਆ ਰਮਤ ਰਾਮ ਰਾਏ ਗੁਰ ਸ਼ਬਦ ਗੁਰੂ ਲਿਵ ਲਾਗੇ ਹਉ ਮਨ ਤਨ ਦੇਵੋ ਕਾੜ ਗੁਰੂ ਕਹੋ ਮੇਰਾ ਪ੍ਰਮ ਪਉ ਗੁਰ ਬਚਨੀ ਭਾਗੇ ਅੰਧਿਆਰੇ ਦੀਪ ਕੇ ਆਣ ਜਲਾਏ ਗੁਰ ਗਿਆਨ ਗੁਰੂ ਲਿਵ ਲਾਗੇ ਆਗਿਆਨ ਅੰਧੇਰਾ ਬਿਨਸ ਬਿਨਾਸਿਓ ਕਰ ਵਸਤਲ ਹੀ ਮਨ ਜਾਗੇ ਸਾਕਤ ਬਦ ਕਮਾਇਆ ਤਾਰੀ ਤਿੰਨ ਜਮ ਜੋ ਹੁਣ ਲਾਗੇ ਹੁਣ ਸਤਿਗੁਰ ਆਗੇ ਸੀਸ ਨਾ ਬੇਤਿਆ ਕੋਈ ਆਵੇ ਜਾਏ ਅਪਾਗੇ ਹਮਰਾ ਬਿਨੋ ਸਰੂਪ ਠਾਕੁਰ ਹਮ ਸਰਨ ਪ੍ਰਭੂ ਹਰ ਮਾਂਗੇ ਜਨ ਨਾਨਕ ਕੀ ਲਜ ਪਾਦ ਗੁਰੂ ਹੈ ਸਿਰ ਬੇਤਿਓ ਸਤਿਗੁਰ ਆਗੇ ਗੌੜੀ ਪੂਰਬੀ ਮਹੱਲਾ ਚੌਥਾ ਆਮ ਅਹੰਕਾਰੀ ਅਹੰਕਾਰ ਗਿਆਨ ਮਤ

சகல கட்டாக்கோ தேவோதானம் கர்ண கராமனகார் சுவாமி சகல கட்டாக்கே அந்தர்ஜாமி அப்பனை கத்மித் ஜானோ ஆப்பே ஆப்பன சங்க ஆப்ரவராத்தே துமரி உஸ்தத் தும்தே ஹோய் நானக அவர் ந ஜான சகோய் சர்வ தர்ம சேஷ்ட தர்ம ஹர் கோ நாம ஜப நிர்மல கர்ம சகல கிரியாமே ஊத்தம கிரியா சாத சங்க துர்மத் மல் ஹிரியா சகல உத்தம மை உத்தம பலா ஹர் கா நாம ஜப்போ ஜீ சதா சகல பானி மை அமிர்த பானி ஹர் கோ ஜஸ் துன் ரசன பகானி சகல தான் தே ஓ ஊத்தம தான் நானக ஜேகட வசே ஹர் நாம ஸ்லோக நிர்குணியார் ஏ ஆனியா தோ பிரசதா சுமால் ஜின்கியா தே சீத ரக் நானக நிவகி நால் அஷ்டபதி பரமையா கே குண சேத பரானி கவன மூல் தே கம் திஷ்டானி ஜிந்தூ சாஸ்வார் சீகாரியா சர்வ அக்னமே ஜினே உபாரியா பார் பவஸ்தா துஜே பியாரே தூத பர் ஜோபன போஜன சுக சூத திரத பயா ஊப்பர் சாக சயன முக பியாவ பைட தோ தயன இஹோ நிர்குண குண கஷு ந பூஜை பக்ஸ லியோ தோ நானக சீஜை ஏ பிரசாத் ஹார் ஊப்பர் சுக பச துது பிராத் மீத பந்தா சங் ஹச ஜே பிரசாத் பீவை சீ தல ஜலா சுகதாயி பவன பாப அமுல்லா ஜே பிரசாத் போகே சவரசா சகல சமக்ரி சங் சாத் பசா தீனே ஹஸ்த பாவ கர்ண நித் ரசனா இசே தியாக அவர் சங்க ரச்சனா ஐசே தோக மூட அந்த வியாபே நானக காட லே ஓ பிரபு யாபே